தயாரித்தோ துவையெழிலிய பத்தியா ஞாருரான் புரும்பாங் பத்தாங் ஜர்தல்வா மச்சான் நகா துண்டான் திங்கி தாளப்பான் கிருப்பானி காமரப்பாஸ் பிராங் நிலை ஜபோனும் துவங் தத்தரித்தோ புரும்பாங் உலோ தாங்கல்வன் ஆலங்காங் அகல் பனுந்துவங் தத்தரித்தோ திக்கு ஜூலு அலோங்கப்பத்தா கபாககா லுபுவா கிராதுலாங் நியூயன் பனுந்துவங் தத்தரித்தோ ஜூலு அங்குவங் புவா புன்வத் ரங்குவத் ரங்குவத் துடுவா தாப்பங்கவோ இந்த உராங்க